நுப்பமாவ சலக்கில் நிவனட்டு கருண்வான்மீ பமாவ நுசலகில் மரணையட்டு கருண்வான்மீ எஹெயின் பிங்மத்து நுப்பமா ஊவோ நுமெரி பமா ஊவோ மலவும் வெனிய தம்மபதய அப்பிரமாத வர்க்கம்.

0: பவட்ட லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வையின் நெவத்த இப்ப துணவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கெனகோஸ் கரணலாத பவு விமசா நிசி தண்டுவாம் லபா தினவாயத்து
1: ප්‍රඥාවේ දොරගුළු විවර කරන ආධ්‍යාත්මික හඬ සුදිල ගුවන් විදුලිය.